0: அர்த்தார்த்தம் பர்மார்த்தம் வியாதி ஆத்மா.
1: आप सुन रहे हैं शिवा रेडियो, शांति की धुन रहे जीवन में सदा.